0: மோட்டார் சைக்கிள் நவீன தாக்ஷனின் இயலம இந்தன காரியக்ஷமதாவின் நிபதவன டிவிஎஸ் எக்ஸ்எல் 100 டிவி டியூட்டி நவீன உபான்கு சைத மோட்டார் சைக்கிளைய பொக்கட் டிக்கெட் தனின் நெட்டிவ பட்ஜெட் டிக்கெட் செட் வென கமனட்ட வெடட டிவிஎஸ் எக்ஸ்எல் 100 டிவி டியூட்டி மோட்டார் சைக்கிளைய பெதலம பலன்ன டிவிஎஸ் எக்ஸ்எல் 100 டிவி டியூட்டி மோட்டார் சைக்கிளைய வெடிம துர துவன லங்காவே மோட்டார் பைசிக்கிளே டிவிஎஸ் எக்ஸ்எல் 100
1: ආතත්කලින් පත්තර විස්තර සමග අලුත්ම තොරතුරු දැනගන්න. උණුසුම් වල දේශපාලනය, විදෙස් ක්‍රීඩා, තොරතුරු සවිස්තරව.
2: ලක්ෂණ මොමදින් ඉස්සල්.
3: FM 93.5, FM 93.7, ලක්ෂණ රේඩියෝ ITN.

0: ஆஷா ஜூலி தூமினி தாதப்பா
1: பிலியுந்தல புரவரேதி
0: ஐடிஎன் லக்ஹட பூஜா சம்புத்த வந்தனா விசக்கலாப்பய
1: தக்கினி நிவின்ன ஒபத்